0: ஒரு சிறந்த யோசனை தான், நல்லதொரு பெரிய சிந்தனை தான்.
1: எப்ப மடையா இன்னும் மலையா, நாளை கோலம்பு கோலம்பு நோக்கி குட்டிகள் தூக்கி கட்டிய போரின் சாரி, நாங்கள் நெட்டிச்சு சீறி பயணம்.